0: ஓய் நிகடா, ஓய் மாத்தடுறல மாறுற, அக்கா சுமன் குத்திரல மாறுற, ஓவர் பேமெண்ட் கண்டக.
1: பெட பெட மிஸ்கேதக்கம் பெட.